0: பாட நடுவில் ஒரு முளம் தண்டிலூதி ஞான் அதில் என்ன தன்னே கூட்டி நிறுத்திடாம். ஒரு முளம் தண்டிலூதி ஞான் அதில் என்ன தன்னே கூட்டி நிறுத்திடாம்.
1: அடுத்த கவிதா ஒற்றமுறையிலே ஜாலகம்.